0: ஆகாசவாணி திருப்பதி கேந்திரம் சார்.
1: ஹலோ
0: சார், வெண்ணப்பாடல மீர் மாட்லாடேது.
1: வெண்ணப்பாடல
0: சார்,
1: ரெண்டு ஓபன் చేసుకోవా.
0: ஹலோ
1: வெண்ணப்பாடம் கேதா?
0: ஆ, இப்போ வெண்ணப்பாடம் வந்து சார்.
1: யார் பேசுறது? நல்லா பேசுறங்கப்பா, நல்லா அனௌன்சர் பையவா.
0: சார் மீக்கு ஏன் காவல்ல சார்?
1: வேணும் சார். எங்க லைனும்?
0: ஆ சரி சார்.